0: 2040 ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
1: Have you got something happening in the arts, entertainment or event world? Then Kick Arts would love to chat about it. Email us at info@kickarts.org.nz. Kick Arts, Aotearoa's one-stop shop for all things art, entertainment, theatre, events, books and more. Join us as we chat with fabulous guests, mixed with great Kiwi music and lots of laughs. Kick Arts, every Sunday 8 p.m. here at Planet FM.

0: பொய்யாமை எளிதானது, ஆனால் பலன் மிகவும் பெரிது. பொய் சொல்லாமல் இருப்பது என்பது வெறும் உண்மை பேசுதல் அல்ல, அது உள்ளத்தின் தூய்மை. பொய்யாமை கொண்ட மனிதன் மனம் தெளிவாக இருக்கும், செயல் நேர்மையாக இருக்கும், உறவுகள் வலுவாக இருக்கும். ஒரு மனிதன் பொய் பேசினால் அது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கையை உடைக்கும் செயல். அதனால்தான் வள்ளுவர் பொய்யாமை எல்லா அறங்களின் அடித்தளம் என்று கூறுகிறார். பொய்யாமை மற்றும் சமூக நெறி. சமூகத்தில் நம்பிக்கையை உருவாகும் அடிப்படை பொய்யாமை. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில், பெற்றோர் குழந்தைகளுக்கிடையில், சகோதரர்கள் இவர்களிடையே நம்பிக்கை உருவாகும் காரணம் உண்மையுடன் வாழ்வது. ஒரு சமூகத்தில் பொய்யாமை இருந்தால் நண்பர்கள், தொழில் உறவுகள், வணிகம் இவை அனைத்தும் பொய்யில்லாத நெறியின் மேல் கட்டப்பட்டிருக்கும். பொய்யில்லாத இடத்தில் சந்தேகம் குறையும், நம்பிக்கை பெருகும், உறவுகள் வலுவாகும், அமைதி நிலைக்கும். இன்றைய உலகில் உண்மை பேசுவது எளிது, ஆனால் பொய் சொல்லாமல் வாழ்வது அதுதான் சவால். சமூக ஊடகங்களில் ஒரு பொய்யான தகவல் கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிவிடும். அந்த சூழலில் திருவள்ளுவர் கூறும் இந்த குரல் ஒரு வெளிச்சம் போல செயல்படுகிறது. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நன்மையை உருவாக்குகிறதா, ஒருவரின் மனதை உயர்த்துகிறதா, அவருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறதா என்று சிந்திக்க செய்கிறது. திருக்குறள் 296 நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி, பொய்யாமை மனிதனின் உயர்ந்த புகழ். உண்மையுடன் வாழ்வது நம் வாழ்க்கையை உயர்த்தும், நம் உறவுகளை வலுப்படுத்தும், நம் சமூகத்தில் நம்பிக்கையை உருவாக்கும். இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 30வது அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 6வது குறள், பொய்யாமை அன்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். சங்கநாதம் வானொலியின் அன்பான நேயர்களே, அருமையான இன்றைய நற்பொழுதில் உங்களுடன் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சியுடன், வளமை போன்று இன்றைய நற்சிந்தனை நிகழ்ச்சியிலும் சிறுகதை ஒன்று கேட்டு சிந்தித்து இருக்கப் போகிறோம். பழிவாங்கும் எண்ணங்களை எம் மனதில் எப்போதும் சுமந்து வாழ்வதால் ஏற்படும் வலிகளை விளக்கும் இக்கதை கேட்டபின் உங்கள் அனைவரையும் சிந்திக்க தூண்டும் என்று நம்புகிறேன். சாமியார் முன்னால் வந்து நின்ற சீடன் ஒருவன், எத்தனையோ பேர் என்னை கேலி செய்திருக்கிறார்கள், வசை பாடியிருக்கிறார்கள், எத்தனை பேர் என் முதுகில் குத்தியிருக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவரையும் பழிவாங்காமல் ஓயமாட்டேன் என்று பொறுமினான். அவனுக்கு புரியும்படி கூறி சாந்தப்படுத்த நினைத்த சாமியார் அவன் கையிலே ஒரு கோணிப்பையை கொடுத்து, நீ யாரையெல்லாம் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்களின் பெயரை ஒரு உருளைக்கிழங்கில் செதுக்கி இந்த கோணிப்பையில் போட்டு கொண்டு வா. ஆனால் ஒரு கிழங்கில் 2-3 பெயர்களை செதுக்கக்கூடாது, ஒவ்வொரு பெயரையும் தனித்தனியாக செதுக்கி நீ எங்கெல்லாம் செல்கிறாயோ அங்கெல்லாம் இந்த கோணியை தூக்கி கொண்டு போக வேண்டும் என்றார். அன்றிலிருந்து யார் மீது கோபம் வருகிறதோ, யார் யாரை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து பேரை செதுக்கி கோணிப்பையில் போட்டுக்கொண்டே வந்தான். ஆரம்பத்தில் கோணியை தூக்கி கொண்டு திரிவது ஒன்றும் பெரிய சிரமமாக தெரியவில்லை. ஆனால் நாளாக நாளாக அது சுமையாக தோன்றியது. இன்னும் கொஞ்ச நாள் போனதும் தூக்குவதே சிரமமாகிவிட்டது. இதனிடையே சில நாட்களுக்கு பின் அந்த உரித்த உருளைக்கிழங்குகளில்

0: இருந்து வாசனை வர ஆரம்பித்தது. நாள் போகப் போக அது சகிக்க முடியாத அழுகிய நாற்றமாக வீச ஆரம்பித்தது. அவன் மூட்டையை தூக்கி கொண்டு வந்தாலே நெருங்கிய நண்பர்கள், கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளைகள் எல்லோரும் அவனிடம் பேச விரும்பாமல் ஓட ஆரம்பித்தார்கள். சீடன் மீண்டும் சாமியாரிடம் வந்து, என்ன இப்படி பண்ணிவிட்டீர்கள் சுவாமி என்று கூறி நின்றான். பழிவாங்கும் குரோத உணர்வை சேகரித்துக் கொண்டே வந்தால் அது சுமையாகிவிடும், துர்நாற்றம் வீசும், யாரும் பக்கத்தில் வரமாட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன் என்று கூறி சாமியார் முகத்தை பார்த்தான். ஆம், உண்மைதான். ஆனால் உனது பிரச்சினைக்குரிய தீர்வாக அந்த உருளைக்கிழங்குகளை அவ்வப்போது கொட்டி அந்த கோணியை காலி செய்வது மட்டுமல்ல, கோணி பையையே தூக்கி தூரப்போட்டு விட வேண்டும். அதாவது உனக்கு சுமை இல்லாமல் இருக்க வேண்டுமானால், அந்த சுமை நாற்றம் எடுக்காமல் இருக்க வேண்டுமானால், கோணியை முதலில் தூக்கி எறி. உனக்கு துன்பம் இழைத்தவர்கள் தண்டனை பெற்றே தீர்வார்கள். நீ உன் வேலையில் கவனம் செலுத்தி உன் கடமையை சரியாக செய்து வா என்றார். ஆம் நேயர்களே, நம்மிலே பல பேருக்கு இருக்கின்ற பிரச்சனைதான் இது. கைவிட வேண்டியது பழிவாங்கும் நினைப்பை மட்டுமல்ல, பழிவாங்கும் மனதையும் கூடத்தான். மறக்க வேண்டியவைகளை மறக்காமல் நினைத்திருப்பதும், மறக்க வேண்டாதவைகளை மறந்து விடுவதும் தான் இந்த உலகத்தின் இன்றைய துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் என்று கூறி, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
1: அடுத்ததாக சங்கனாவின் நிகழ்ச்சியில் வருவது இளம் தலைவர் நிகழ்ச்சி. நமது இளம் தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கனாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுறார்களையும் சங்கனாதத்தின் சார்பில் வரவேற்கும்.
2: இன்றைய இளம் தலைவர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க குருபரன் ஸ்வீதா தம்பதியினரின் மகளான துவாரகா குருபரனின் பதிவொன்றினை கேளுங்க.
3: அனைவருக்கும் வணக்கம். இன்று புறாங்கூறாமை பற்றி சில திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் சொல்ல போகிறேன். அறம் கூறான் அல்ல செய்யும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. ஒருவன் அறமல்லாத தீயவற்றை செயலை காத்திலும் பிறரை பற்றி புறங்கூறுதல் கொதிய குற்றமாக கருதப்படும். அறன் அலி அல்லவை செய்தலின் தீதே புறன் அலி பொய்த்து நகை. ஒருவனை காணாத போது அவனை பற்றி புறங்கூறி பேசிவிட்டு அவனை நேரில் காணும் போது பொய்யாக சிரித்து பேசுதல் என்பது கொடுமையிலும் கொடுமையாகும். புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். ஒருவன் புறம் கூறி இழிந்த வாழ்வை வாழ்வதை காத்திலும் அவன் செத்து மதிதல் எல்லா வகையிலும் சிறந்ததாக அமையும். கண்ணென்று கண்ணர சொல்லின்னும் சொல்லற்க முன்னென்று பெண்ணோக்கா சொல். ஒருவன் பிறரை பற்றி நேரில் குற்றங்குறைகளை சுமத்தினாலும் சுமத்தலாமே ஒழிய புறங்கூறும் பழி சொற்களை மட்டும் மறைவாக ஒழுனாலும் சொல்லக்கூடாது. அறம் சொல்லும் நெஞ்சத்தால் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும். ஒருவனின் புறங்கூறும் இழிந்த பண்பிலிருந்து அவன் அறச்சிந்தனை உடையவன் அல்லன் என்பதை எளிதில் உணர்ந்து கொள்ளலாம். பிறன்பலி கூறுவான் தன் பலியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். ஒருவன் பிறர் மீது வீண்பலி ஒன்றனை கூறினால் பிறர் அவன் மீது பல பெரும்பலிகளை வெளிப்படையாகவே கூறுவார்கள். பகசொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாதல் தேச்சா தவறு. நண்பர்களோடு கொள்ளும் நட்புறவினால் ஏற்படும் நன்மையை அறியாதவர்கள்தாம் நண்பர்களை பற்றி புறங்கூறி பின்னர் அவர்களை விட்டு பிரிந்து

0: போய்விடுவார்கள். துண்ணியார் குற்றமும் தூற்றும் மறப்பினார் என்னை கொள் ஏதிலார் மாத்து. மிக நெருங்கிய நண்பர்கள் பற்றி கூட புறங்கூறி தூச்சி திரியும் இயல்பினை உடையவர்கள் சிறிது கூட தொடர்பில்லாத பிறரை பற்றி மிக மிக இழிவாக புறங்கூறி பேச ஒரு போதும் தயங்க மாட்டார்கள். அறநோக்கி ஆற்றங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் புரை. புறங்கூறி திரிப்பவன் எதற்கும் பயன்பதா தவனாய் நிலத்திற்கே ஒரு சுமையாகத்தான் காணப்படுவான். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்டிருப்பின் தீதுந்தோ மண்ணும் உயிர்க்கு பிறர் குற்றத்தை காண்பதை போல தம் குற்றத்தையும் எண்ணி பார்த்தாலே ஒருவருக்கு புறங்கூறும் பழக்கம் ஏற்பதாது. நன்றி அன்புதன் துவாரகா குருபரன்.
1: குருபரன் ஸ்வீதா தம்பதியினரின் மகளான துவாரகா குருபரனின் பதிவினை தொடர்ந்து வருவது திரு கார்த்திபன் மைத்ரே தம்பதியினரின் மகனான செல்வன் ஆரூஸ் கார்த்திபனின் பதிவு ஒன்று.
2: சங்கநாதம் நேர்களுக்கு என் பணிவன்பான வணக்கங்கள். திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட உலக பொதுமறையா திருக்குறளில் இருந்து கடவுள் வாழ்த்து அதிகாரம் ஒன்று. நான் ஆரூஸ் கார்த்திபன். அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றேயுலகு எழுத்துக்கள் அனைத்தும் அகரத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன. அதுபோல் உலகம் இறைவனை அடிப்படையாக கொண்டுள்ளது. குறள் இரண்டு. கற்றதனால் ஆய பயனின் கொள் வாழறிவன் நற்றால் துலா அர் எனின் தூய அறிவை வடிவமாய் விளங்கும் இறைவனின் நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியின் ஆகிய பயன் என்ன? குறள் மூன்று. மலர்மிசை ஆகினான் மானடி சேர்ந்தார் நிலர்மிசை நீடு வாழ்வார். தன் அன்பரின் ஆகமாகிய மலரில் வீட்டிற்கும் இறைவனின் நல்ல திருவடிகளை நினைப்புவோருக்கு இவ்வுலகில் நீண்ட நாள் வாழ்வார்கள். குறள் நான்கு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு சாண்டம் விடும் பெயில விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் நல்ல திருவடிகளை வணங்குவோருக்கு அப்பொழுதும் துன்பம் இல்லை. குறள் ஐந்து. இரு சேர் இறைவினையும் சீரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனின் உண்மையான புகழை விரும்பி அன்பு செலுத்துவோர் தெரியாமலே ஏற்படும் நல்வினை தீவினை இல்லை. நன்றி.
1: இன்றைய சங்கநாதம் நிகழ்ச்சியை அலங்கரித்த துவாரகா குருபரன், ஆரூஸ் கார்த்திபன் ஆகியோருக்கு சங்கநாதத்தின் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
3: மறைந்த இயக்குநர்கள் திரு பாரதி ராஜா, திரு பாக்கியராஜ் மற்றும் திரை இசை பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி ஆகியோருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக திரு ரவி முத்துமாணிக்கம் அவர்களும் திருமதி ஜெயஸ்ரீ அவர்களும் இணைந்து காதல் ஓவியம் எனும் இசை மாலையினை வழங்க உள்ளார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஆகஸ்ட் ஒன்று சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில். நிகழ்ச்சி நடைபெறும் இடம் பிரிக்டேல் இன்டர்மீடியட் ஸ்கூல் தியேட்டரில். இலக்கம் எண் 200 பிரிக்டேல் ரோட், பிரிக்டேல், நார்த் ஷோர், ஆக்லண்ட் என்ற இடத்தில் நடைபெற உள்ளது. நுழைவுச் சீட்டிற்கும் நிகழ்ச்சி பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் திரு ரவி அவர்களை 021-991-594 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும். மறந்துவிடாதீர்கள், காதல் ஓவியம் இசை மாலை ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் பிரிக்டேல் இன்டர்மீடியட் ஸ்கூல் தியேட்டரில் நடைபெற உள்ளது. அனைவரும் ஒருபடி அன்புடன் அழைக்கின்றோம்.
4: சங்கநாதத்தின் சமூக அறிவித்தல் துயர் பகிர்வு. திரு பாலேந்திரா சாம்பசிவம் அவர்கள் கடந்த 27 தேதி திங்களன்று இவ்வுலகை விட்டு தெய்வலோகம் அடைந்து விட்டார். திருமுருகன் திருத்தொண்டரான திரு பாலேந்திரா அவர்கள் யாழ் வல்வெட்டுத்துறையை பிறப்பிடமாகவும் அக்லாந்து மனுக்காவை மதிவிடமாகவும் கொண்டவரும் திரு சாம்பசிவம் இந்திராவதி அம்மையாரின் பாசமுள்ள தலைமகனும் சாமினியின் பாசமுள்ள துணைவரும் லசானின் அன்பு மாமனாரும் யாசினியன் அவர்களின் பாசமுள்ள அப்பாவும் சிரன் அஞ்சலி ஆகியோரின் பேரன்பு தாத்தாவும் செல்வேந்திரா, பவானி, மதுமதி, சுரேந்திரன், ராசேந்திரா, சுபாங்கினி ஆகியோரின்

சிறப்பும் சிவகுமார், இந்திரகுமார், விஜயகுமார், நந்தினி, அகிலா, உஷா ஆகியோரின் பாசமுள்ள மைத்துனரும் ஆன திருமுருகன் திருத்தொண்டர் திரு பாலேந்திராவின் இறுதி அஞ்சலியும் இமை கிரியைகளும் 30/7 வியாழன் காலை 10 மணி முதல் 11 மணி வரை நடைபெற்றது. மிக கரத்த மனதுடன் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு அறிய தருகிறார்கள் பாலேந்திரா அவர்களின் குடும்ப உறவுகள்.

SPS மற்றும் MASMAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்து வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேஸ் இலக்கம் 9 ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் SVS MASMAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேல் பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0021176139. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SPS MASMAV இலக்கம் 9 டயன் பிளேஸ் மனுக்கா சிட்டி ஓக்லாந்து. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம்தமிழர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும் குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும் இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாந்து.

0: அடுத்ததாக சங்கநாதம் நிகழ்ச்சியில் தமிழமுதம். தமிழமுதம் நிகழ்ச்சியில் இன்று சிட்னியில் இருந்து கலந்து கொள்கிறார் பிரபல எழுத்தாளரான மாத்தளை சோமு அவர்கள்.
1: இன்பத்தமிழின் என்ன புதையல்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று சொன்ன மகாகவி பாரதிக்கு சமஸ்கிருதம், ஆங்கிலம், பிரெஞ்சு, தெலுங்கு உட்பட பல மொழிகள் தெரியும். ஆனால் அவர் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்று தான் சொல்லியிருக்கிறார். இதனால் அவர் மற்ற மொழி சொல்லை விருப்பதாக அர்த்தம் கொள்ளக்கூடாது. தமிழில் தமிழ் இலக்கியத்தில் குறிப்பாக சங்க நூல்களில் பதிந்திருக்கிற உயர்வு சொல்லை அறிமுகப்படுத்துவதாகவே அர்த்தம் கொள்ள வேண்டும். பாரதி ஒரு கவிஞன், அவன் எம்மொழிக்கும் எதிரியல்ல. ஆனால் தாய்மொழி தமிழை உள்வாங்கி உணர்ந்து மகிழ்ந்து தமிழ் சொல்லை தூக்கி பிடித்திருக்கிறான். சொல் என்பது மொழியில் முக்கியமானது. தமிழில் சொல் என்றால் மொழி, பேச்சு, உறுதிமொழி, மந்திரம், புகழ், சாபம், கட்டளை, புத்திமதி என அர்த்தங்களை கொடுப்பதாக சொல்லகராதி பொழிகிறது. ஒற்றை சொல் சுவையூட்டும் ஒன்று. சுந்தர தமிழில் கவிதை எழுதுபவர்கள் கவிஞர். குழந்தை ஒரு சொல்லை உச்சரிக்கிற போது மழலை மொழி உருவாகிறது. அறிஞன் சொல்லால் பேசுகிற போது பேச்சு வருகிறது. நம்பிக்கையோடு ஒரு சொல் கொள்கிற பொழுது உறுதிமொழி பிறக்கிறது. இறையை சொல்லால் ஒதுகிற போது மந்திரம் ஒழிக்கிறது. நல்லோரை பற்றி சொல்கிற போது புகழ் வருகிறது. அநீதிக்கு எதிராக சொல்கிற போது சாபம் பிடிக்கிறது. அதிகாரத்தோடு சொல்கிற போது கட்டளை பிறக்கிறது. மூத்தோர் சொல் புத்திமதியாக தெரிக்கிறது. சொல் என்பது மொழியில் முக்கியமானது. சொல் இல்லாமல் மொழியே இல்லை. நெடுங்கணக்கில் உயிராய் மெய்யா உயிர்மையா அடங்கியிருக்கிற ஒற்றை எழுத்து சொற்களாகிற போது மொழியின் உயிர் துடிப்பு உணரப்படும். காதலன் வாயிலிருந்து விழுகிற சொல் காதலை வளர்க்கும். கவிஞன் கையில் உருவாகிற சொல் காவியத்தை உருவாக்கும். வர்த்தகன் சொல் செல்வத்தை சேர்க்கும். அரசியல்வாதியின் சொல் பதவியை காட்டும். ஆன்மீகவாதியின் சொல் இறையை கூட்டும். விஞ்ஞானியின் சொல் வியப்பை தரும். விவசாயியின் சொல் பதியை போக்கும். ஆசிரியன் சொல் மாணவனை உருவாக்கும். கணவனின் சொல் வாழ்க்கையை மெருகூட்டும். மனைவியின் சொல் வாழ்க்கையில் வசந்தம் தரும். நல்லவனின் சொல் வாழ்வை

0: திறக்கும், வல்லவனின் சொல் வாழ்வை அளிக்கும். இவ்வாறு சொல்லுக்குள்ளே பல வித்துகள் வித்தைகள் விரிந்து கிடக்கின்றன. இவற்றை உணர்ந்து பார்க்கிற போது சொல்லின் உயர்வு புரியும். ஆங்கிலத்தில் வேர்ட் என்றால் இது போன்ற பல கருத்துக்கள் அகராதியில் இருக்கின்றன. சொல் என்பது அவை பேச்சுக்கான சொல், எவருக்கோ கொடுத்த சொல், அவன் அனுப்பிய சொல், நான் கொடுத்த சொல், போல நீ எனக்கு கொடுத்த சொல், நல்லவனுக்கு அழகு ஒரு சொல், வாயால் சொன்ன சொல், புகழ் பெற்றவர்கள் சொல், கடைசி சொல், அரசியல் கட்சிகளின் சுதந்திர சொல் என பல சொற்கள் சொல்லப்படுகின்றன. பெட்ரிக் ஆர் பேனாட் என்ற ஆங்கில அறிஞர் ஒரு நல்ல சித்திரம் அல்லது ஒரு படம் 10,000 சொல்லுக்கு மேலானது என்று சொல்கிறார். ஆனால் அதற்கு மேலாகவே இன்னொரு மேல்நாட்டு அறிஞர் மனிதனாவனின் சொல்லில் கடவுள் காணப்படுகிறான் என்று சொல்கிறார். மனிதன் கடவுளை காண மாய மந்திரங்கள் வித்தைகள் தேவையில்லை. சொல் நற்சொல்லே போதும். சொல் விதைக்கு சமமானது. மனமென்னும் வயலிலே விதைப்பது சொல், வயல்வெளியில் நடுவது நெல், இரண்டும் விதை. வீரிய விதையில் பாரிய நெல் வளரும். நல்ல சொல் சுகமான வாழ்வை தரும். சொல்லிலே சுகங்கண்டவர்கள் பலர், சொல்லால் வீழ்ந்தவர்கள் பலர், சொல்லுக்காக வேள்வி செய்து மேலெழுந்தவர்கள் சிலர். உறுதி தருவதும் சொல், இறுதி தருவதும் சொல், சொல்லால் சொர்க்கம் போனவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதனை உயர்த்துவது உணர்த்துவது சொல். உள்ளத்தில் உள்ளதுதான் சொல், வெளியே சொல்வது உள்ளத்தில் இருந்துதான் வரும். சொல்லில் நல்ல சொல் கோணல் சொல் உண்டு. உள்ளத்தில் கோணல் இல்லை என்றால் சொல்லிலும் அது இருக்காது. கிராமங்களை இதில் முடிச்சு போட்டு அவனு மனசு மாதிரியே சொல் இருக்கு என்பார்கள். இலக்கியத்தில் வரலாற்றில் சொல்லே திருப்புமுனையாக இருக்கும். சொல் மனிதனுக்கான மந்திரம், சின்ன ஏழைக்கு உயிர்நாடி. சொல்தான் ஆற்றலுக்கும் அறிவுக்கும் அடையாளம். மனிதனை யார் என்று சொல்வதும் சொல்தான். சொற்களுள் பயனுடைய சொற்களை சொல்லுக என்கிறார் திருக்குறளின் நாயகன் திருவள்ளுவர். குறளின் ஒவ்வொரு குறளும் சொல்விதையே. சங்க இலக்கியங்களிலும் சொல்விதை உண்டு. நல்ல இலக்கியங்கள் சொல்வதையே சொல்விதை என்கிறேன். சொல் விதையாக இல்லாவிடில் அச்சொல்லில் எழுச்சி இல்லை. எழுச்சி இல்லாமல் சொல் வதை சொல்வதை எனலாம். விதைக்கும் வதைக்கும் ஒரு கொம்புதான் வேறுபாடு. இந்த வேறுபாட்டில் சொல்லின் மாறுபாட்டை பார்க்கலாம். ஆனால் தமிழ் இலக்கியத்தில் திருக்குறளில் அறிஞர்கள் தேடுவது சொல்விதையைத்தான். விதையாகாத சொல் எதையும் விதைக்காது. விதையாகாத நிலத்தில் எதுவும் விளையாது. ஆனால் மண்ணின் மொழியின் மனிதனின் மானத்தை காக்கின்ற படைப்பாளிகள் தேடுவது விதையாகிற சொல் விதை. நன்றி, வணக்கம்.
1: கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல. அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதன் நிகழ்ச்சியில் கூத்து பற்றிய ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை அவர் வாசித்தளிக்கிறார். கேட்போமானேயர்களே.
2: கூத்தே உன் பெண்மை அழகு. பேராசிரியர் நித்யானந்தன் கூத்தில் செய்த மாற்றங்களாவன. வட்டக்கலரையில் ஆடப்பட்ட கூத்தை படச்சட்ட மேடைக்கு கொணர்ந்தது. விடிய விடிய ஆடப்பட்ட கூத்தை 1.5 மணி நேரத்துக்குள் சுருக்கியது. பாடல்களை சுரிசுத்தமாகவும் தெளிவாகவும் பொருள் விளங்கவும் பாட வைத்தது. மேடையில் பிற்பாட்டுக்காரரை அரைவட்டமாக நிறுத்தி தனது கூத்திற்கான ஒரு புது அரங்கை உருவாக்கியது. நேர சுருக்கத்துக்கு ஏற்ப தாளக்கட்டுக்களை சுருக்கியது. வாயால் தாளக்கட்டுக்களை சொல்லாமல் மத்தளத்தில் அதனை வாசிக்க வைத்தது. நவீன மேடை ஒளியை பயன்படுத்தியது. உடை ஒப்பனைகளில் மாற்றம் ஏற்படுத்தி அதனை ஓர் அழகுக்குள் கொண்டு வந்தது. பறை, உடுக்கு, மேளம், புல்லாங்குழல் முதலான தோற்கருவிகளையும் மத்தளதாள வாத்தியங்களுடன் இணைத்து கொண்டது. கூத்தில் பிரதேச சாதி வீதமின்றி அனைவரையும் ஆட வைத்தது. பெண்களையும் கூத்தில் ஆட வைத்தது. கொப்பி பார்ப்பவரை ஏடு பார்ப்போர் என அழைத்தது. கூத்திற்கு வடமோடி தென்மோடி நாடகம் என பெயர் வைத்தது. கூத்தின் பார்வையாளர் வட்டத்தை வித்தியாசமாக்கியது. அவை பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள் கூத்தில் செய்த மாற்றங்கள் எனலாம். நாம் வயலினையும் ஆமோனியத்தையும் இணையுங்கள் சேர் இன்னும் அழகாக்கும் என்று கூறினோம். அவற்றை அறிமுகம் செய்ய அவர் அன்று சற்று தயங்கினார். கூத்தை படச்சட்ட மேடையில் ஆடலாம், சுருக்கி போடலாம், செம்மைப்படுத்தலாம், அழகுபடுத்தலாம், மத்தளம் தவிர்ந்த பிற வாத்தியங்களையும் சேர்க்கலாம், நடிப்பை சேர்க்கலாம், ஒப்பனை உடைகளை மாற்றலாம், ஒளியமைப்பை நிகழ்த்தலாம் போன்ற விடயங்களை நான் அங்கு கற்றுக்கொண்டேன். வட்டக்கலரையில் ஆடிய ஒரு கூத்தை படச்சட்ட மேடையில் ஆடலாமா என வினாவை எழுப்பி படச்சட்ட மேடையின் தன்மையினையும் வட்டக்கலரையும்

0: தன்மையினையும் அவுக்கு விளக்கிய பேராசிரியர் சிவத்தம்பி செல்லையா அண்ணாவியாரதும் அன்று ஓரளவு கூத்தறிந்த எனதும் உதவி பெற்று வட்டக்கிளறி ஆட்ட முறைகளை எப்படி படச்சட்ட மேடைக்கு தக ஆடலாம் என சிலவற்றை மாற்றியதுடன் நமக்கு விளக்கவும் செய்தார். கூத்து வட்டக்கிளறியில் தான் ஆட வேண்டும் என்பதில்லை, வட்டக்கிளறியிலும் ஆடலாம் என்பதே கூத்து பற்றிய சரியான புரிதல் என விளக்கினார். கலித்தொகையில் சுரிதகம் என வருவதன் ஒரு வகை அர்த்தம் சுற்றி ஆடல் என்பதாகும். அந்த சுற்றியாடல் என்பது நிகழ்ச்சியே சுற்றியாளும் இந்த வட்டக்கிளறியாக இருக்கலாம் என கூறிய அவர், எனினும் சிலப்பதிகாரத்தில் திரை விலகும் மேடையும் கூறப்படுகிறது. அது ஒரு வகையில் ஒரு பக்க பார்வையாளர்களை கொண்ட மேடை. அதில்தான் மாதவி 11 வகை கூத்துக்களையும் ஆடி இருக்க வேண்டும் என்று விளக்கினார். இது பற்றிய உரையாடலை பேராசிரியர் கணபதி பிள்ளை, வித்யானந்தன் ஆகியோர் நிகழ்த்தினர். அவர்கள் அனைவருக்கும் இந்த தெளிவு இருந்தமை எனக்கு இப்போது புலனாகின்றது. வட்டக்கிளறு மேடையா படச்சட்ட மேடையா என்பதில் முக்கியம், கூத்தே முக்கியம் என அவர்கள் கூறியது போல எனக்கு பட்டது. 4 வருட பல்கலைக்கழக கல்வி எனக்கு ஒரு அடித்தளமாகிற்று. தமிழை சிறப்பு பாட நெறியாக குவைந்தமையினால் தொல்காப்பியம் முதல் நன்னூர், ஜாப்பரும் கலக்காரிகை, தண்டி அலங்காரம் முதலான இலக்கணங்களையும், சங்க இலக்கியங்களையும், திருக்குறள், நாலடியார் முதலான அறநூல்களையும், சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், கம்பராமாயணம் முதலான தமிழ் பெருங்காப்பியங்களையும், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் முதலான பக்தி இலக்கியங்களும், கலிங்கத்து பரணி, மூவருல நந்திக்கலம்பகம் முதலான சீற்றிலங்கியங்களையும், சைவ சித்தாந்த சாத்திரங்கள், தமிழ்மொழி திசை திருப்பிய வைணவ சமண பௌத்த தத்துவங்களையும், திருமூலரின் திருமந்திரம், சித்தர் பாடல்களையும், பள்ளு, குரமஞ்சி, நொண்டி நாடகம் முதலான நாடக இலக்கியங்களையும், ஆரம்ப உரைநடை நூல்களையும், நாவல், சிறுகதை, கவிதை முதலான நவீன இலக்கியங்களையும் அவ்வத்துறையில் துறை போனவர்களிடம் முறையாக கேட்கும் வாய்ப்பும் உண்டாயிற்று. அத்தோடு நான் இந்திய வரலாறும் பொருளியலும் ஒரு பாடமாக எடுத்தேன். அவை யாவும் என் கருத்தியலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தன. இவை பின்னாளில் கூத்தின் அழகினையும் ஆட்டுகையையும் புரிந்து கொள்ளவும் புதிய கூத்துக்கள் எழுதவும் மிக உதவியாக இருந்தன. அத்தோடு செய்யுள் பணியும் ஆற்றலும் எனக்கு இருந்தது. பேராதனை பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கம் நடத்திய கவிதை போட்டியில் நான் பெற்ற முதற் பரிசு நான் இவற்றை எழுதுவேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு என் மீது ஏற்படுத்தியிருந்தது. பேராசிரியர் சி மௌனகுரு அவர்கள் எழுதிய கூத்தேயுவின் பன்மை அழகு அடுத்த வாரம் தொடரும்.
1: இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவதே சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
2: Help and support services. Just part of the service on planetaudio.org.nz.

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு

0: And for words of faith, Bible lessons and inspiration, all coming up at 10 past 8.
1: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள். உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.
2: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
3: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
3: சிந்தனை செய்திகள்,
2: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
3: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
2: சிறுவர் நிகழ்ச்சிகள்
3: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
2: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: அன்பு தமிழ் மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
1: அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஞாயிறு ஆராதனை புதிய ஆலயத்தின் 10 மணிக்கு நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 0121-274-9856. நன்றி, வணக்கம்.
2: பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அவர் காரியத்தை

0: வர்த்திக்க பண்ணுகிற தேவன், வாய்க்க பண்ணுகிற தேவன். 37:5
1: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
2: உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதாவது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல தடைகள் தடைகள் தடைகள், காரியமே வாய்க்க மாட்டேங்குது. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், தடை தடையாகி போகிறது. பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் தடை, வியாபார காரியத்தில் தடை, அல்லது வீடு கட்டுகிற காரியத்தில் தடை, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் தடை, கற்பத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதிலே தடை, இந்த இடத்தை வாங்குகிற காரியத்தில் தடை. ஒன்று வாய்க்க மாட்டேங்குது, ஒன்று ஜெயிக்க மாட்டேங்குது, தடையாகியே போகிறது. ஒரு மன சோர்வோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் வாய்க்கணும்னு தாகத்தோடு வந்திருக்கலாம். இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு காரியம் வாய்க்கும், நான் அதை வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஜெயத்தை காண்பீங்க, காரியம் வாய்ப்பதை நீங்கள் காண்பீங்க. அதான் வாக்கு தத்துவம், அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். 37:5 கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரி, இந்த காரியம் நமக்கு வாய்க்கணுமானா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய வாக்குத்தத்தை விசுவாசிக்கணும். இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை எனக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கு அதை சொந்தமாக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என்று, அது அந்த காலத்தில் அவங்க எழுதி வைத்தது, இவங்க எழுதி வைத்தது, அதுக்கு சொன்னது, அப்படி சொல்லி கொண்டிருந்தால் நீங்கள் அற்புதத்தை காண முடியாது. அது அன்றைக்கு அவங்களுக்கு சொல்லப்பட்டதானாலும் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் நமக்குரியது, இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தை எனக்குரியது என்று நீங்கள் விசுவாசிக்கணும். அது மாத்திரல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு உரிமையாக்கி கொள்வது மாத்திரல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கணும். நீங்கள் இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே இதை செய்யுங்க, நீங்கள் இப்படி வாக்கு கொடுத்தீங்களே அதை நிறைவேற்றுங்க. ஏனென்றால் நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்படியே காரியத்தை செய்கிறவர். என்னால் அவர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு மனிதர்கள் வாக்கு கொடுப்பாங்க, மறந்து போயிடுவாங்க. இது மனிதர்களுடைய காரியம், ஆனால் தேவன் வாக்கு கொடுத்து விட்டால் அதை அப்படியே நிறைவேற்றுவார். கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் அவர் சொல் தவறாத தேவன், வார்த்தை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். ஆனால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற இன்னும் சில காரியம் நம்ம செய்ய வேண்டும். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அந்த 37:5 நான் திரும்ப வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க, வசனத்தை கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணணுமானா இந்த வசனத்தில் ரெண்டு காரியம் சொல்லப்படுகிறார். இந்த ரெண்டு காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். முதலாவது உன் வழியை கர்த்தருக்கு நீ ஒப்புவிக்க வேண்டும். முதலாவது உன் காரியம் வாய்க்கணுமா, உன்னுடைய காரியம் ஜெயிக்கணுமா, உனக்கு வெற்றி கிடைக்கணுமா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நிறைவேறணுமா, உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ரெண்டாவது அந்த வசனத்தை கவனிங்க, அங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற காரியம் என்ன? உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் நீ நம்பிக்கையா இருக்கணும். உன்னுடைய நம்பிக்கை யார் மேல? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உங்கள் நம்பிக்கை யார் மேல? உங்களுடைய வேலைக்காக, தொழிலுக்காக, எதிர்காலத்துக்காக, பிள்ளைகள் காரியமாக உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? எதை நீங்கள் நம்புகிறீர்கள்? ஆண்டவர் சொல்கிறார், உன் வழியை நீ எனக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். பலவிதமான நம்பிக்கைகள் உலகத்தில் இருக்குது பாருங்களேன். எரேமியா 17:5 வாசிக்க கேட்போம்.
3: மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன்

0: சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து, நல்ல கவனிங்க, மனிதர்கள் மேல நம்பிக்கை வைப்பது, அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அவங்க செய்வாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க என் தேவையை பார்த்து கொள்ளுவாங்க. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பார். மனிதன் மேல் நம்பிக்கை ஒன்று. ரெண்டாவது, சுயத்தின் மேல நம்ம, எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு பலன் இருக்குது, எனக்கு தாளந்து இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, நான் செஞ்சிருவேன், நான் முடிச்சிருவேன், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. சுயத்தின் மேல நம்பிக்கை, மாம்ச புயத்தின் மேல் நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை உள்ளவன் சபிக்கப்பட்டவனா? அது ஒரு சாபம். நீங்க கர்த்தரை நம்பாதபடி, உங்களை சிருஷ்டித்த தேவனை நம்பாதபடி, மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்து, உங்களுடைய சொந்த பலத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் அது சாபம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நிறைய பேர் அந்த சாபத்தினாலே பாதிக்கப்பட்டு காணப்படுகிறீர்கள். என் படிப்பு, என் திறமை, என் முயற்சி, என்னால முடியும். சுயத்தின் மேல நம்பிக்கை. எனக்கு அவரை தெரியும், அந்த மினிஸ்டரை தெரியும், எனக்கு இந்த ஆளை தெரியும், அவரை தெரியும், அவர் பார்த்துக்கிடுவார், இவர் பார்த்துக்கிடுவார். மனிதர் மேல வைக்கிற நம்பிக்கை. அப்படி நீங்கள் தேவனை விட்டு விலகும் போது, நல்ல கவனிங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் மேல நம்பிக்கை வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டால், நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம உங்களுடைய உங்கள் மேலையும் மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்து இருதயத்திலே கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள். நல்ல கவனி, உங்களை அறியாமலேயே உங்களுடைய இருதயத்துல தேவனை விட்டு விலகிருவீங்க. நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, பைபிள் வாசிப்பீங்க, கர்த்தர் தான் எல்லாரும் சொல்லுவீங்க, ஆனா உங்களுடைய இருதயத்துல நம்பிக்கை மனிதன் மேல இருக்கும், உங்க மேல இருக்கும். நான் பார்த்துக்கிடுவேன், நான் செய்திருவேன், அவரு சொல்லிட்டாரு, இவரு சொல்லிட்டாரு. நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, பைபிள் வாசிப்பீங்க, ஆனா உங்களுடைய இருதயத்துல தேவனை விட்டு விலகி விடுவீர்கள். உங்களுக்கே தெரியாது. அதனாலதான் பல சமயங்கள்ல தேவன் நமக்கு உதவி செய்ய வருவதை கூட தடுத்து நிறுத்துகிறார். ஏன் இவங்க உதவி செய்தவங்க திடீர்னு நிறுத்திட்டாங்க? ஏன் இவங்க எனக்கு வாக்கு கொடுத்தவங்க செய்யாம போயிட்டாங்க? எனக்கு உதவி செய்தவங்க பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க? எதனால? உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல இல்லாம மனிதர்கள் மேல போகிறதுனால தேவன் அதை தடுப்பதற்காக சில தடைகளை உண்டு பண்ணுகிறார். உங்களை அறியாமலேயே உங்களுடைய நம்பிக்கை மனிதர்கள் மீது போய்விடுகிறது, சொந்த பலத்தின் மீது போய்விடுகிறது. அது சாபத்தை கொண்டு வரும், அது சாபத்தை கொண்டு வரும். உங்க நம்பிக்கை யார் மேல? ஒரு சமயம் வயதான தாய் தகப்பன்மார்கள், ஓல்ட் ஏஜ் ஹோம், வயசானவங்களுக்கான ஒரு ஹோம், அதில் ஒரு பில்டிங் திறக்க கூட்டிருந்தாங்க. நான் போயிருந்தேன், எல்லாம் வயசான தாய் தகப்பன்மார் இருந்தாங்க. புதிதான ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு பேசினார். அப்போ அவங்கள்ட்ட நான் அது குறித்து விளக்கி சொன்னேன். நீங்கள் நிறைய பேர் வருத்தப்படவங்களுக்கு பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, மகன் மகள் பேர குழந்தைகள், அவங்கெல்லாம் நம்மளை மறந்துட்டாங்க, கைவிட்டுட்டாங்க, நம்ம இப்போ வந்து ஹோமில் வந்து உட்கார்ந்துருக்கிறோமே அப்படின்னு ஒரு மனத்தாங்கல் வருத்தம் உங்களுக்கு இருக்கலாம். பிள்ளை கைவிட்டுட்டான், மகள் கைவிட்டுட்டா, கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், பொண்டாட்டி பிள்ளை வந்த உடனே என் பெற்றோரை மறந்துட்டான், இப்போ நான் கஷ்டப்படுறேன். நிறைய வயதான தாய் தகப்பன் மார்கள் உள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். இங்கே கூட நிறைய பேர் இருக்கிறீங்க, என் பிள்ளை கவனிக்கிறதே இல்லையா, என்னை மறந்துட்டான் ஐயா, என் பிள்ளைகள் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த மாதிரி வயசான காலத்தில் கஷ்டப்படுகிறேன். அதனாலேயே நிறைய குடும்பத்தில் பிரச்சனை. நீ எங்களை மறந்துட்டு உன் பொண்டாட்டி பொண்டாட்டி நீ போற, உன் பிள்ளை பிள்ளை நீ போற, நாங்க தானே உன்னை வளர்த்து ஆளாக்கணும். அதனால வீட்டுல மாமியார் மருமகள் சண்டை பிரச்சனை, நிறைய குடும்பத்துல குழப்பம். எங்க அதனுடைய வேர் இருக்கு தெரியுமா? ஆண்டவர் ஒரு புதிதான காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நல்ல கவனிங்க, வயசானவங்க கவனிங்க, நீங்க உங்க நம்பிக்கையை பிள்ளைகள் மேல வச்சிருக்கிறீங்க. வயசான காலத்துல பிள்ளை கவனிச்சு கொள்ளும், மக கவனிச்சுக்கிடுவா அப்படின்னு சொல்றீங்க. உங்க நம்பிக்கை தேவன் மேல இல்லாம உங்க பிள்ளைகள் மேல இருக்கிறதுனால பாதிப்பு உண்டாகிறது. நீங்க என்ன சொல்லணும்? உன் பிள்ளைகிட்ட கூட, டேய், உன்னை நம்பி நான் கிடையாது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நீங்க பெரியவங்க சொல்ல ஆரம்பிங்க, என்னை கர்த்தர் நடத்தி இருக்கிறார், உன்னை படிக்க வைக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார், உன்னை இதுவரைக்கும் படித்து ஆளாக்க எனக்கு உதவி செய்தவர் கர்த்தர், கடைசி வரைக்கும் என்னை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீ இல்லாட்டா என்ன, என்னை பார்த்து கொள்ள கர்த்தர் இருக்கிறான்னு நம்பிக்கையை கர்த்தர் மேல வையுங்க, உங்களுக்கு பிரச்சனையே வராது, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க. இனிமே பிள்ளைகள் மேல நீங்க வருத்தப்படக்கூடாது, கவனிக்கவே மாட்டேன்.

0: செய்கிறான், பிள்ளை கைவிட்டுட்டான், நான் தனியா கஷ்டப்பட உங்க வாயில பார்த்து வரப்படாரு. கத்தர் சொல்லுவாரு, பிள்ளை கைவிட்டான், நான் இருக்கிறல்ல உனக்கு, உனக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்த நான் இருக்கிறல்ல, இதுவரை உன்னை காப்பாத்தினா இனிமேல் உன்னை காப்பாற்ற மாட்டேனா? கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள், பிள்ளைகளை சார்ந்து கொள்ளாதங்க. எல்லா பெற்றோரும் அறிந்து கொள்ளுங்க, நீங்க தைரியமா சொல்லுங்க, பிள்ளைகளை பார்த்து உனக்கு கத்தர் உன்னை வளர்க்கறதுக்கு கொடுத்தார், உன்னை வளர்த்தன ஆளாக்கன, உன்னை படிக்க வச்ச கத்தர் எனக்கு கிருபை தந்தார், நீ உன் காரியத்தை பார்த்துக்க, எங்களை கத்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்க தைரியமா சொல்லி பாருங்க, கத்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. உங்க நம்பிக்கை யார் மேல? நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து உதவி வரும். நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, என் கணவர் சம்பாதிக்கிறாரு, வியாபாரம், கடை, கடை மேல நம்பிக்கை வைக்காதங்க, கத்தர் மேல நம்பிக்கை வைங்க, வியாபாரத்தின் மேல நம்பிக்கை வைக்காதங்க, அந்த வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிற கத்தர் மேல நம்பிக்கை வைங்க, வேலை மேல நம்பிக்கை வைக்காதங்க, அந்த வேலையை கொடுத்த கத்தர் மேல நம்பிக்கை வையுங்கள். உன் நம்பிக்கை யார் மேல? கத்தர் மேல. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எங்க தவறுகிறோம் என்பதை யோசிச்சு பாருங்க. ஏன் காரியம் வாய்க்கவில்லை? உங்களுடைய நம்பிக்கை கத்தர் மேல வரணும். எரேமியா 17:6 வசனம் வாசிங்க.
1: கத்தர் மேல் நம்பிக்கை வைத்த, கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: கத்தர் மேல நம்பிக்கை வைத்து, கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உன்னுடைய நம்பிக்கை யார், எதன் மீது நம்பிக்கை? உன்னுடைய பிள்ளைகள் மேலா, உன்னுடைய பெற்றோர் மேலா, உன்னுடைய கணவர் மேலையா, உன்னுடைய மனைவி மேலையா, உன்னுடைய வியாபாரத்தின் மேலையா, உன்னுடைய வேலைகள் மேலையா, எதன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? நான் கத்தரை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த வேலையே போனாலும் கத்தரை நீ போஷித்து ஒடித்து வைக்க வல்லவராய் இருக்கிறான்னு சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. எதன் மீது உடைய நம்பிக்கை? கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கத்தர் தான் என் நம்பிக்கை. சூழ்நிலையை பார்க்காதங்க. 118:8 பைபிள்ல மத்தி வசனம், அதை வாசிக்க கேட்போம்.
1: மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம்.
0: மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அடுத்த வசனம் சொல்லுகிறாரு, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். நம்முடைய நம்பிக்கை யார் மேல? மனிதன் மீது அல்ல, பிரபுக்கள் மீது அல்ல, கத்தர் மீது. கத்தர் மேல நம்பிக்கை வைங்க. உடைய வழிகளை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அது வாய்க்கும். அப்ப உடைய வழிகளை ஒப்பு கொடுத்து கத்தர் மேல நம்பிக்கை வச்சா காரியம் வாய்க்கும்.
2: பிரியமானவர்களே, நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும், பிரயாசப்பட்டாலும், நம்முடைய திறமைகளை பயன்படுத்தினாலும், எத்தனை பேர் நமக்கு உதவி செய்தாலும், கத்தர் தான் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். விசுவாசிங்க. அப்ப ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரப்பா. இயேசுவே, நீங்க எனக்கு வேணும், என் உள்ளத்துல நீங்க வரணும், எனக்குள்ள தங்கி இருக்கணும், என் பாவத்தெல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லி யார் யார் இப்ப ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டுங்கப்பா. நீங்க மன்னிக்கிற தேவன் அல்லவா, மனதுருக்கமுள்ள கத்தர் அல்லவா. இந்த நாள் முதல் நீங்க கூட இருந்து இவங்க காரியத்தெல்லாம் ஜெயமாக்கி கொடுங்கப்பா. வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி அவங்களை கனப்படுத்தி காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. பிசினஸுக்காக முயற்சி எடுக்கிறாங்க, வியாபாரத்துக்காக பிரயாசப்படுறாங்க, வாய்க்கையிலேயே நீ கலங்குறாங்க. நீங்க வாய்க்க பண்ணுகிற தேவன் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகட்டும். வாய்க்க பண்ணி ஆசீர்வதிங்க. திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி அவளை மகள பண்ணுங்க. கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று பல வருஷமா கலங்குறாங்களே, இந்த வருடம் அதை வாய்க்க பண்ணுங்க. அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு உண்டாகட்டும். நன்மைகளை செய்து அவளை மகள பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிங்க. பில்டிங் கட்டுகிற காரியம், நிலத்தை வாங்குகிற காரியம், பிள்ளைகள் காரியம், எந்த காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அவைகள் வாய்க்கட்டும், அவைகள் ஜெயமாகட்டும், அந்த அற்புதத்தை கண்டு மகிழட்டும். இன்றைக்கோடு தடைகள் எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன். காரியங்களை வாய்க்க பண்ணி மகிழ பண்ணும். ஆண்டவர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு

இதனால் என் வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும். உம்முடைய தள்ளும்புள்ள கரத்தினால் தொடும். சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சகல நோய்களும் வலிகளும் வேதனைகளும் மறையட்டும். அற்புதமான சுகம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். மரண கட்டுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.

0: Konnichiwa.
1: Bonjour.
2: Kia ora.
3: Planet FM.
4: 2040 ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த

0: தமிழகம் செய்திகளிடம் பல்துறை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழோசியை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: சனிக்கிழமை காலையும் 7:15 மணி முதல் நடைபெறும் என்ற முத்தமிழ் இசை வானொலி நிகழ்ச்சியை